0: சத்தியம் புனந்தனகி சர்வசுஷ்டி. சத்தியமகிமலேனி ஸ்தலமேதி கருகுன்னா சுத்த சத்துவமிதியே சுடரையா. சுத்த சத்துவமிதியே சுடரையா.
1: It is out of truth the whole creation originated, and the entire creation would go back and merge into this principle of truth. There's no place without this principle of truth, and this is pure, unsullied, primordial truth itself.
0: Satyam பஞ்சபௌதிகமு சத்தியமு கூடக சுத்த சத்துவமிதியே
1: சுடரையா. இட் இஸ்